விடமுறு மனு வரையிடலு வாழை மறாலுளா கடிங்கா இறகாபீடு நின்றா வாய் வாகுரு அணை நடியாவங்களாங்களாவே நடாயினார் மறு மனை வரையிடலு வாழை.